பாதுஷாஹி பாதுஷா அமோல குணமல் வாபார் அமோல் வாபாரிய அமோல் பண்டார் அமோல் லாபே அமோல் லஜாயே அமோல் பாயே முல்லாசுமாய் அமோல் தர்மமுல் திவான் அமோல் தௌலமுல் பரவான் அமோல் பக்ஷீஷ அமோல் நீசான் அமோல் கர்மமுல் பிரமாண் அமுலோ முலாக்கான ஜாய் ஆக் ஆக் ரஹேலி பலாய் ஆக்கை வேத பாட் புராண் ஆக்கே எம்படே கரே புக்கியான் ஆக்கே எம்பர்மே ஆக்கே எந்த ஆக்கே எங்கோபி தோவிந்த்